சொன்னா எஸ்என் ஹானி யாது தி வைவா ஹானி கோன் விசிறந்து அபிதலி ஹமாரே சாதே அபிதலி கேதே சலாம் தோ மேரே தோஸ்த் ஜீஷான் கோ ஓகே சோ ஜீஷான் கோ சலாம் ஹோ கயா ஆப்கி தரஃப் ஸே ஔர் பிலால் கேதே ஹே கி சாரி துனியா ஆப்கே சாம்னே மொஹப்பத் கி தாவேதார் கடி ஹோ மகர் ஆப்கா தில் பிகல்தா மன்பசந்த் ஷக்ஸ் கி மௌஜூத்கி ஸே ஹே சாஹே வோ ருக் ஃபேர் கே கடா ஹோ யா தில் தோட் கே கடா ஹோ ஐலி இய சீ கால மன்பசந்த் ஷக்ஸ் ஜி அகியா சரி துனியா ஜகா பேக்கார் லகந்தியா.